0: Lodi Padu, Yerti Sego. Tingzi Gizetu Goro, Niki Guzu Korosimzi. Lodi Padu, Billy Tobeti come. Yang Lodi Padu, Jinzaba. Changzi Seba Nobusum Dulaki, Buri Yube, Pumi Dudunzi, Kangdu to Timcho. Kate Tingzi Gizetu Goro, Naki Guzu Korosimzi. Lodi Padu, Billy Tobeti come. Lodi Padu, Jinzaba. Changzi Seba Nobusum Dulaki, Buri Yube, Pumi Dudunzi, Yam to Pedu. Changbola, Sesi Yube, Mula Lina, Mula Pedu.
1: ཡར་ཐུ་གི་ཡ་ནི་མེ་ཚ་བ་ཆི་ང་གོང་ལ་ལུང་དང་བེ་ཆང་ཤུ་ཤུ་ལོ་གི་པ་ཆུ་ཉི་གོ་ཆི་ཁུ་དེ་སབ་ཐུ་སཏ་ཐུ་ནམ་ཤི་གི་ཁེ་ཆུ་ལ་མིན་ནེ་སོ་ཡུ་ལ་ཉི་གོ་ཁེ་ནུ་བ་ཡང་ཆེན་པོ་དེན་ཡུ་བེ་ང་གོང་ཐང་ཉི་ཁོང་ཁ་དུ་ཁེ་ཡང་ཚ་བ་ཡུ་རི་ཅིག་པ་གུན་དེན་ཆོང་གོར་སོ་ཆི་དུ་ཁེ་ཡང་ཚ་བ་ཡུ་
2: ཁོང་ཁེ་ཁོམ་བཅིན་ཅུ་ཐེ་ནི་ཐོང་མེ་གཅིན་ཡིན་ལ་ཞུ་ནུ་སེན་ཤུ་གཅིན་ཁོམ་མེ་ཁོམ་བ་ཐང་བུ་ཐེ་ཤབ་ཅུ་ཁོམ་དབ་ལེ་ལང་ཚ་ཝན་དང་རབ་ཏུ་ཆུ་ཁོང་ཚེ་ཁོམ་བཅིན་ཅེ་ཅི་དོ་གི་ཁ་ཚོ་ལ་ཆོང་ཡེ་ཆུང་གུ་ལ་སུ་བ་ཤུ་ཐ་དི་ཤུང་ཅི་བེ་ལ་ཧམ་སར་བ་ནི་ཅི་བེ་གང་བ་ཚ་ལུང་ཡོང་བེ་ཅི་ཐུ་
1: Kompo kyeb tu tie shin gibe, chona si yongi, chogo cho kompo budu tang, chongya gyewe ge, gangbar cho yongi, di gyor chi tu, tipju lamzho yinbe, lamzho ki takbe gibe simche mi. Taidi shung ki namo ki chibu yong, chukje chibe tu ching la, chibu cho tu ching chogo yongo tang, di tang ang chalong yongwe, myndu shu. Lam cha chi lo gor gya tang gubju gogo yin la, gor gya khanun gyeb chi, lam cha chi nyo na, cha chi bugyu yin.
0: Nogi padu yergi chego, tingji gi zeju goro, nigi gubju korbu simzi. Nogi padu bule dobe jikam, yang na nogi padu jinza ba, chakjen sheba nubu somzhu lagi bari yube, pume du dungji kangdu du temcho. Kedi tingji gi zeju goro ngabdi gubju korbge simzi, nogi padu bule dobe jikam, nogi padu jinza ba, chakjen sheba nubu somzhu lagi bari yube, pume du dungji nyamdu pekyu yin. Changbo la cesi yube, nguan la limna nguan la pekyu yin.
2: 喂,天哪,快去吹去穿了休息啊。卡吉呗,去个绿呗,去绿好些绿呗。啊,自己。看叫念蓝卡巴东大,你不得参照。中国古镇街卡巴东大撒吧,哎,卡巴东大,铁外我啥的鞋。你说给橘子。走林养子的铁呗,门顿。卡朝阳茶呗,他是铁里地上。
3: 他往文内三步没做呢，扛着起。那我四处拦不他，那文内三年级呢，几大起？那文吧，那武吧，得不灭吧，说给退休娘子能中起面。那位年头他就结果子，真书堂了撇他。那我文吧，那武这吧，能书当我，那出郎吧。那位你在做月子，真书堂那位地堂顶来了撇他。我一路所见看见，在就把做我几年，他上个些这种原因。
4: 给个别人不当官，那位七句免去一切嘞，春节养了托管没得，拉这个济南人都拥挤起不来，都气死。他的名字贵呢，李密托，当街当西边城里，大壮提醒李密托，别去前冲。这书堂给用给冲给给拉上预备，目击那位地堂的呢，偏女人别过年，那位年头拉出七句，过年给那位地堂三万多银。三年，他是冲给领过下郎，爬过从中给一张，可望着，两个月估计出去安安安你出。
5: 三年，他是中级领过下郎，爬过从中给一张，可望着两个月估计出级安安安你出。茶家赵东听不起，康明参不来茶家局，青山越南违规茶家局，茶家赵东用是叫中国基金人力金仓，你得去拼凑听不着了。四川期间，多少三百平，连日给钱，天给了，绿树节，毛给钱。
1: 三百块钱给准钱，几斤给包点，团来一百斤零用不少。中国之前，下面金边能红的不买不他，能红卡吧，能去杨氏团吧，过哪过月块，六七年头六七斤钱没得过少给，下面你去团些，要不青皮糖都撇他，青皮糖给团些青皮路呢，几个皮千万来给月边，下面拿出就是些。 지신기
3: 眼泪上头。
1: 运动也没你这趟，体外人心气也没你了，偏不有。有人用了些许有别，些许比起了更淋雨。卡巴昂扎，来我也估计，出松姑姑，姑出松三年。他是杨晨朗富康面康期年度部三百卡住清笔汤那年地汤地年是个是路木车地块卡住清笔汤那年面前冲康落个冲击儿童区管不浪落个路穷汤不要卡住清笔汤那年面前冲康
2: 战马经济马步中国陆地战争的战区边搞不起别女战通江巡逻区特别搞不起别中国女战点点通江中国陆地战争天同样不着女战点点战马
4: 口语课文的读者怎么明白了？热外语的教音，今天设计提醒哪了哪了喂？娘子们，还听不明白？俺在信的信，北戴河喷针有剧情，娘子们呢，拯救小路。
5: 兰花动物汤，卡拉萨瓦，一年为个八卦的四柱狼子，预防八卦脏水坑的排汤，预防八卦脏水坑起，日本明白了，娘们连汤吃的难吃。冷血团巴汤，刚拉四处狼巴，八百年菜汤，轮中八卦皮年三个开巴所记，八百年团油菜，预防八卦脏水坑的皮年，人民啊，娘连汤吃得难吃，预防八卦脏水坑起起来每年做平和，八年煮豆汤，八卦脏水几个月别，过年皮巴了，各说秀，谈到卡巴的今年我用啊切菜，预防八卦脏水坑起起来每年，开个八卦了，大江西北西江龙卷切出了，人民啊，娘连汤吃得难吃。八百年在堂，轮中八卦平年三个开巴所记，八百年团圆菜，预防八卦脏水坑的平年，人民啊，娘们连堂吃得难吃。三年，哈萨创建杨晨老人活得安脚松，录制卡巴，两个月估计，初期松啊，积极给。